0: tuh na akar rekod necha docha ye nyala na habjo dude ye nye deh gane na gona na ana jona gona kela loe lole ye ni do e bina hanya deh adi akar do e me ye nyala ah ti kholo na habjo na ma ye nyo
1: nga adi akar ne dia ka le do mo do e ngane ya ga tha u jane nya di adi akar ne ja ka le do mo do e ja de lan zang ga ko Jadelang, zonge, ajo jone zong ngale ena. Sampa wewa, jo aji. Na sampa wewa, zayu ali wewa, jo aji kumine. Zayu ali wewa, lete, jo mine wepa, zo le e aji. Kumine, jo ga, bianga tseni ga, bianga ji, tseni ga, bianga la miyabu songa, aji. Zedulu yu. Tiga, na, deyu tiga, deshu tiga, lejo aji kumi ne, kuya miya bumi ne, kuga, sampa, nga eko ne wepa, zole maku aji, kumi ne, akumi numte, kumi ne wepa, zole jaga. Jadelang wei lan zang ga wei wa u lan ne zang a ji kui mi ne kui wei wa u a miang a ti ga mo ma no cha le ku a ji ti ga bian le ti ga a jia la mu na ti ga ka tu tu lu ti ga yu ko ko khan ti ga lan lu ti ga chi bo ti ga na ga ti ga jie ho le ku a ji na khuje ga bo jo bang a lo na de du lu yu thi ga de yu thi ga de su thi ga khu mi ne de su a ji do kha ma le de yu sa da a se le khu a khu mi ne de su ji do kha ma a ju do nga le na thi na ma do ji ja wo si de a ji thi na ji ba wo cha do a le nga thi yo le khu a de kha a de akane ja khale ga jiba mota tho ti jang ti yo le khwa na ti gu na nga kha le khwa khu mi ne ti na we za do chi chu we si do a ji ti na chi chu we si khu do khwa jiba mota ma ja mi ne chi chu nga khu nga ti na ma do ji yo we si do a do de ji che ya ma bi so ko ya mo a ma ngwe bi de sha ji na de yu sha da ka ga na ni ka nga le na ti na ma da ya jo we mo da nge le tha da de sha yu ko ma de su ko ku mo ma ngu bi za le da ka do lo da ga ya ga le nga ku mi ne ti na ma da ya jo we mo da le e ga ti na sha ji we jo da ji sha ji we jo kha a thai mo so na chelo zia tina zao che chinga lo e ga ni bia tina ma da ya jo we mo za le e kwa tina we jo za ji e kwa ni da de sha yu kwa ku ma bi ne ni ku na ni da ji ku mi ne e to sa pa to che ni ga u la hui jo bo ga nga le na a yo sha za kha ga na kha nga le na jo bo ga kha nga le na le sai no we de a ho me bi we go sang ga hum ja su chu yo la ya chu su lu le ta ji khu mi ne a du a kha du da thu lo thu na na kha u mi ne a du a kha du da bi le nga khu mi ne kha thu thu lu ga na ni kha nga le na kha thu thu lu a xi long pia dong no xiu un ti long yo ma na kho un nga tu ya pha la tu khu lo chi le mo nyu la na me sun bi la ni cha le khu na ni kha ji na chu si lo khu chu si chu si de zan le khu na ni kha ji khu lo kha e kho kho kha nga na ni kho nga le na khu phi ja le be hu sun to hu e kho ji khu phi ja le be hu sun to hu ne kho nga kho ne sho sha sha chi phi mo zum sha na sha sha nga te la mo kha sha ji khu mi ne cha the lo mu the kho ni chi ha la ne nye kha kha te la ne nye nya ji 后面呢，阿弟阿卡，伊那个呢，靠阿皮，靠靠康嘞，靠阿皮，靠土土路嘞，哎，伊那个呢，到大家那家卡路啊，那家搞个嘛。后面呢，阿弟阿卡，上爬头头了会，阿家拉木来苦干啊，啊，伢阿皮么皮头嘛来苦他，啊，阿么皮头家家老来苦哎他。后面呢，阿家拉木啊。让到湖到后，每天也是来我这去草岗找伢子。后那，阿老边来苦个子找伢子，边来后阿家老母找伢子。哎，到路个每天也是头，老这去草岗头找伢子，后哎头好呢，这伢子后面呢，冷路来一个冷了会好皮，然后来一个米糠好，吃饱来一个米糠个高价个那个来一个超级佳酿来那哈，这后面呢，阿弟阿卡就点冷别冷哎，就讲别冷啊来那就点着米头个，听到小弟我要走来一个就点着米的油头个，哎呦，上怕米呢。阿乔嘛，自那个来好嘛，我们在意嘛，自个来好嘛，我们在意你。阿要漂亮的叫阿姐，后面呢，嘛自个来好嘛，我们在意，也嘛自个个好嘛，我们在意你叫呢。阿火苗你叫好呢，阿妈大牛叫呢，咋皮的阿姐，咋皮的呢？啊，也得有个好一些人呢，咋啦阿姐，可罗咋啦后面呢？就这个看一些人，就这有个看一些人了，就那呢，阿妈阿大娘嘛，比伯伢后面呢，阿乔嘛，小你表一样呢，比穷人，路可可啊，一下子路可可啊，卡啊，可有我老可有，可嘛嘛，后面呢在有啊，你个一看朋友后面呢，可有，路可有啊呢，要平常跑比较啊，要平常比较那。比穷人好个，路口有得有得有呢，路口有好个，还得人有好个。一旦浪费个比穷好阿卡，好个比穷好没体力嘞，来接阿卡好没体力嘞，来接后面呢。比穷人好啊，得有还得人够那个那，一旦浪浪费啊，就话几样啊，就个啊几阿卡就用得着，就个样啊嘞。会好会好哎，对咋个啊？你对咋个啊？卡个，那后面呢？得有个你上 party 个，那个后面呢？要后头个，那个后面呢？比穷人好啊嘛，比乌拉尼好呢嘛，讲伢子得有，当然阿叫那后面呢？后面呢？叫点浪费，比穷好啊呢？会输好叫呢？好啊呢？好赌好吃几个呢？家在浪会比穷的都比啊，你比穷的都比啊，要来家那比穷人会吧？巴拉要是那路提西提波提南提波上波波波哎，老光老不啊姐，那多路啊姐讲的来哎那，老板啊啥个比婆家个没婆比达拉个嘞，讲的来哎啊姐。后面上步步步，老高到步阶，不老阿当上步步步。后面呢，要下来那，还来一塔卡，有铺皮巴布啊，阿啥没巴达啦嘞？讲里嘞，阿姐有铺皮巴布啊，阿啥没巴皮达啦嘞？讲里嘞，阿姐的有还是啥比穷苦啊？可那，讲那，比穷苦呢，老家几呢？要么怕要毒药吃了，不就比穷苦呢？都别呢，就电浪壶盖别烂啊！后面呢，就电浪壶啊，那你丢啊嘞？那就电浪壶为浪丢啊，为浪丢坏啊！啊，一在他起码别啊哈别啦，就在啊浪嘛个个呢，个那个坏啊！一在有个看一些人呢，就老呢就在么他起码别哈别浪啊，别浪那啊。家在人民得有，不但呢别浪啊，家在人民得有，可能别浪个 阿都阿卡尔，这在浪庄会浪庄会阿那里都阿来那，啊，这在长这在浪会都啊，啊，米米那乌泡票啊，就拉呀，收拉个嘛米尼都阿姐，那打泡票啊，像这这吃有嘛个尼，都阿姐会米呢。要得他几块都爱，要得他几块都要呢，爱都那爱，你看么啦哦呢？啊，你讲么啦？俺来那，要得他几个都爱看么啦？来二回，你讲么啦？俺来二那，啊，得要得得有啊，还得然后啊，把咱那你看么啦呢？我那边哎，俺后边那得看得有把咱呢，哎，要得浪费别了呢，一那个你啊看着。可有他修嘞，他有嘞，他伊那个你得有，得有把咱嘞胡萝卜啦嘞，伊那个你孩子啊，阿妈咱你跑他修，阿弟嘞他嘞伊那个你胡家吃菜吃菜，阿弟啊看着，路口没有胡家没有啊，这二胡你后面你家大的伢些和你，诶，看我这家那和你马家几只阿弟啊看上怕胡家和几胡家和几样嘞。家个头往你马家地去啊是，诶，有我面你家，还看你何家何面你那个嘛？
0: 啊，他那看你个那那，啊那，查拉罗了，一年啊，对啊，卡个搞了，朋友呢，比那还大，没得一年的何家呢那，老一年啊，养开只拉去，那看呢，哎呀，查个嘞比那还大，个没得一年的，你们，几何家朋友比那还大，那看呢，哎，不错，那个太一年没莫看呢，我的。อายามข้าจะเล่าหรือว่าพ่อไม่เป็นนะฮะได้เนี่ยอายามเจียนะขอในขออิมาหรออุจิยุงมาเดอาคันหนึ่งสอดที่ขอร้อยพัฒน์จุลามาก็อิมาเดอุดูธรรมะ
2: อ
0: ย่าง
2: ว่าพี่อาทำให้เราเล่นอย่างไรล่ะ
3: เชื่อได้เชื่อต่อรำมันขันแม่เชื่อน
2: ะฮะเชื่อได
3: ้ดูข้าวเนี่ยต้องเล
2: ่นเออชาเมียจอมามิเซงอาทิโดDe za chabala khong e wo wo, a de za ni de, za chabala khong e za ni za cha na ma.